438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 10ஆம் நாள் மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரளமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலவரும். குறளமுதம் துண்ணியார் குற்றமும் தூற்று மரபினர் எண்ணிக்கொள் ஏதிலார் மாட்டு. பொருள்: நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்தில் என்ன செய்வாரோ. மீண்டும் குரல்: துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணிக்கொள் ஏதிலார் மாட்டு. குறள் எண் 188, அதிகாரம் புறம் கூறாமை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி நார்த் வேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங்லேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஹட்பே நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாரட்டாங் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாரட்டாங் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு ஸ்வராஜ்தீப் செல்லும். ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை பிற்பகல் 2:30 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை. ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி 1936 ஜூன் 8 தேதி அன்று நிறுவப்பட்டதிலிருந்து 2026 ஜூன் 8 தேதியுடன் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஜூன் 8, 1936 முதல் இந்தியாவில் தகவல்களை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 90வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் மே 8, 2026 அன்று முதல் இந்தியா முழுவதும் உள்ள ஆகாஷ்வாணி நிலையங்களில் நாடுதழுவிய கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இன்று 591 வானொலி நிலையங்களுடன் இந்தியாவின் மக்கள் தொகையில் 98% பேரை 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் சென்றடைகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை பெற்ற

இந்த நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தகவல்களின் முதன்மை ஊடகமாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. நேயர்களே, தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை, பழைய திரைப்பட பாடல்கள்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலாளி திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். காமோ ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன்.

அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன். வாலியின் வரிகளை இசையால் அலங்கரித்தவர்கள் இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமன்.

0: போகொடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண். கவிஞர் வாலியின் வரிகளை கே.வி. மகாதேவன் இசையில் பாடியவர் டி.எம். சவுந்தரராஜன்.

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சம் வரப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலைய நேரப்படி மாலை 5:17 நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.

தொடர்ந்து ஒழிப்பது அவள் ஒரு தொடர்கதை. திரையிலிருந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல். பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்களே, தொடரும் பாடல் ஊட்டி வரை உறவு. திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்களே, நிகழ்ச்சியின் இறுதியாக ஒழிப்பது பாக பிரிவினை திரைக்காக பி சுசிலா பாடிய பாடல். கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

நேயர்கள், இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைப்பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.